ஐபிஎம் ஷனாஹல் நஷீஷுன சிங்கி மமிங் தோன்பதியா நானாயின பூனா கரிகபு பாரசிகே பசபரானே போ ஷேஷே லைஜேயிரே நரூபதா நானு பாங்கானசுகோ ஷாபு பஜைதபு ஷனாஹல் பசபரானே